வேட்டு கடா அங்கே மாறி சொல்ற மொழி மாறி சொல்ற மொழி மாறி மாறி மேலே இருந்து மாறோ ரொம்ப கண்டு சொல்ற